0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சகவரிடம் 1948 வைசாக 18 பராபவ சித்திரை திங்கள் 25 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 மே மாதம் 8 தேதி 2026 வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 4:56. இப்போது முதல் நள்ளிரவு 12 மணி வரை நமது நிகழ்ச்சிகளை ரசிக்கலாம் நேயர்களே. 100.5 MHz

மனிதர்களின் செயல்கள் மூலமே இறைவனின் விருப்பத்தை தூய்மையாக வெளிப்படுத்தும் இறைவனை இறை கீதங்களால் பூஜிக்க இனிய அலைவரிசை 100.5 இல் இப்போது கேட்போமா அருள்மாலை.

முந்தி வரும் கவிமுகில் இது உங்கள் கவுடை பண்பலை நொறுப்புழியைந்து தந்து கொண்டிருக்கிறது. அருள்மாலை. இறைவனுக்கு அஞ்சி நடந்தாலே ஞானத்தின் ஆரம்பம்.